0: தபாய் சுந்தகனுசா கிப்ஸ் எஃப்எம் 98.3 மெகாஹெர்ட்ஸ் யுவர் கம்பானியன்
1: கிப்ஸ் டைம் செக்
2: अहिले दिउँसोको 4 बजेको छ
3: Keeps you cool
4: Keeps you alive
5: Keeps you entertained Keeps 98.3 FM Your companion Your companion Your companion
6: Bing bing bum dum
7: Mix Max at 98